சரி சரி மாறி மறிமப்பா மப்ப பப்ப நீ பனிசா சரி சரி மாறி மறிமப்பா மப்ப பப்ப நீ பனிசா சிந்து கங்காஸ்தலே பாலா விபூஷித சிந்து ரேரார சல்பாந்திர பத்ரே சிந்து கங்காஸ்தலே பாலா விபூஷித சிந்து ரேரார சல்பாந்திர பத்ரே வித்யாதலஸ்தலே காஷ்மீர தேசி பெந்துரே சிந்தையா மந்தரங்கே வித்யாதலஸ்தலே காஷ்மீர தேசி பெந்துரே.